ஞானமோ கரமோ மலி புத்துரே சச்சேகே குணங்கா ஜனமோ கரமோ மல புத்துரே சச்சேகே குணங்கா குணகாவத்தே புத்திர சுமே சச்சே கே குணகா குணகாவத் தேரி புத்திர சுமே பின் சுஜாய ஹோமே பிக் ஹே ஜனமோ கார